0: பத்து இன்ட்டு பயண கப்போ
1: Don't stop dancing. Pona galu loading.